ஏழைங்கண்ணா புரியும் தானே, அது என்ன குறைவுன்னு சொல்லி உட்கா அலங்கோ தொக்கேன், உட்கா அலன் சுரும் பேர் கேட்கலாம், உட்கா அலன் சுரு இங்கி தேசவு, உட்கா அலங் இச்சிக்கா அசங்கிங்க தவிஞ்சே, உட்கா அலங் குவாக்கிறங்க ஜூர் சஹோங்கி அக்கோயில் வந்து தீன் பிள்ளை கிழக்காம்பா அலங் கயன் சுருங்க பிள்ளை கிழக்காம் தீம்பர தீம்பர தீனிவோ தீனிவி நாபோ உட்கா அக்கோயில் டோபி டோ தவால திக்கி டோங்க தோக் நா டோ கேன சிம்பிளை டோங்க தோக் தவால லட்டுவன டோ தோக் இம்பிளை அல லட்டி கீகள் அவக்கல் இப்போ ஒன்று இல்லை சோர் காரங் டூ வாய்ஸ் இம்பிளை டோங்க தோக் தவால லட்டு அல் ஓகே லட்டி நான் இல்லை டூ இம்பிளை அல் டோங்க தோக்கு என்ன லட்டி என்னவோ சேன ஜேன தான்கிறேன் டோங்க டிட்டின் நுண்சா உரல் கி டோங்க தொகையா பவுலைனஸ் உரல் கிரிலைனஸ் உரல் இத்தல் வயக்குலாம் ஃபேவர் ஜென ஃபேர் டேன் டூ தொக் இல்லை நான் கிட்டாங்க ஓ எல்லோம் சீனன்ஸ் இல்லோங்க டோங்க தொக்கியே கரபஞ்சி திங்கலாம் ஜாவ கிங்கோ தாங்க சேல்ச்சி கோலாம் ஜாவ கியே இல்லை பஸ் கோங்க ஊஜாங் கிங் கோங்க ஓ அல்லிய பிள்ளைங் குவாசின பிள்ளைங் ஒரேங்க சார் ஒரே தினேன் ஒரு கி அவன் ஞெத் லோ தொக்கங் நான் ஞெத் சுரும் பிள்ளை கேட்காம் நான் ஞெத் ஊ தொக் சிக்காவ் ஊ தொக் ஐ அவன் குவா அல் குயலான் ரோக்குருட்டோ பக்குவேலான் ரோக்குருட்டோ அக்குவேல் வாழன் என் குவா அல் பயன்பிழன் எல்ன பயன்பிழன் நல்லா எல்வா இல்லை என்ன பயன்பிழன் ஏறு பல குரம் ஓம்பா நான் குரோ அவையா எல் வாழன் குருட்டோக்கு குவாங்க அறா நம்மே ஜாஸ் நுயுரர் பயன்பிழன் ஜெகல்ன தூங்க கிளன கிண்டி கி போத்தினங் நம்ம குருத்தோல் கிங்குவாதேகள் சி அதுத கிளன கயே இனங் ந கந்திருள் உல்கி சிக்கி உல்கி உலக கி தூஸ் அவையிலும் சூரியன குருத்தோல் என்னலங் கிளக்குறோ லேபக்குவா ஞெத் கவே எல்லங்குவா மரங் அவாஸ் குவா ரோஞ்சுர்த்தோன் தெரிக்கவே ந ஜிஞ்சம் காலா அந்நிவாச குயின் அன்ன அவு ந குவா குவா இச்சி கவால் ஞெத் குவாங்க ஞெத் பிமஃபும் ஜிஜாத்தோ அவ கிளை சிஜாரில் ந கீந்தி தெஞ்சாவு ந எருவா குருத்துவோம் குரோ ஆலின் கவி குவா மா குரான் கைம்பா அவ குரா கைம்பா யானி துல்லியா கேவோ நான் அவன் துல்லியாக இம்பா பஜலும் லோல்வ புத்தோய் இலங்கி அவள் கொக்கோயிலான ரோ குருத்தோல் ஜிடோக் நான் குறைஜபும் துல்லேண்டிங் சி குவாங்க அறா நான் டோலர் ஜெய் நான் சி கரபக்கிறேன் ஜெய் நேச குவாக்கை ஜி ஜிங் இலால் தூத்து தோ பஜுண்டி பஜோ நமக்கு குவாம்போங் நம்ம ரிசிபா அல் குவாக்குள் குவாஞ்சத்தின் கோயிலாலாம் கவா இல்லையா அல்வ குவா பிறக்கி ஹலாஸ் ஜினமோ ஜோ நம்ம தீஞ்சா இட் அல் அசி தமிஞ்சம்.